இயேசுவின் ஞானம் சீத்திலிருந்து பாடல் அளித்தது உங்களுக்காக உங்கள் கிருபினை வானொலியின் ஊடாக. தேவன் மேல் நாங்கள் எப்பொழுதுமே கட்டுதலாக இருக்க வேண்டும். அவர் மேல் நாங்கள் அசைக்க முடியாத விசுவாசம் கொண்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவராலேயே நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கின்ற தேவ பிள்ளைகளாகவும், அவரிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ்கின்ற தேவ பிள்ளைகளாகவும் இருந்து விசுவாசத்தை எப்பொழுதுமே நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இணைந்து நாங்கள் உங்கள் கிருபினை வானொலியின் ஊடாக உங்களுக்காகவே அடுத்த பாடல் கத்தரின் சத்தம் இசைத்தட்டிலிருந்து ஒலிக்கின்றது.

0: ஜெயிலர்
1: ஓலே
0: ஜெயிலர் 2 திரைப்படத்துக்காக ராக் ஸ்டார் அனிருத்தின் இசையில் அவர் கூட சேர்ந்து நிரஞ்சனா ராமன், அபர்ணா அழிக்குமார் மற்றும் தீப்தி சுரேஷ் ஆகியோர் பாடியிருந்தாங்க. அருண் ராஜா காமராஜ் இந்த பாடலுக்கான வரிகள் எழுதியிருக்காரு. ஜெயிலர் 1 பொறுத்த வரைக்கும் காவாலா எப்படி ஒரு வைரல் டான்ஸ் நம்பர் ஆச்சுதோ அந்த எனர்ஜியை ஜெயிலர் 2க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த முழு ஸ்பாட்லைட் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நம்ம பூர்ணா தான். பாக்கலாம் படத்துல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்ட்டு டான்ஸ் ஆடிட்டே வந்திருக்கீங்களா? இந்த டான்சிங் ஸ்டெப் இன்னைக்கு டே ஃபுல்லா அப்படியே கேரி அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத பச்சை கிளி பச்சை அம்மாட்ட கேட்டுருமா? கனா
2: கேப்போமே.
3: பச்சை கிளி பச்சை அம்மா
4: சில விஷயங்கள்ல கவனம் தேவை. கன்னி ராசி அன்பர்களே எதிர்பாராத உதவி கிட்டும். துலா ராசி அன்பர்களே நட்பு வட்டம் விரிவடையும். விருச்சிக ராசி அன்பர்களே உற்சாகமா செயல்படுவீங்க. தனுசு ராசி நேயர்களே மனநிறைவான நாள். மகர ராசி அன்பர்களே நலம் தரும் நன்னாள். கும்ப ராசி அன்பர்களே தொட்ட காரியமெல்லாம் வெற்றியா முடியும். மீன ராசி அன்பர்களே மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுருக்கமா பலன் கப்பமா மேஷம் லாபம் ரிஷபம் நற்செயல் மிதுனம் போட்டி கடகம் சலனம் சிம்மம் கவனம் கன்னி உதவி துலாம் நட்பு விருஷிகம் உற்சாகம் தனுசு நிறைவு மகரம் நலம் கும்பம் வெற்றி மீனம் மகிழ்ச்சி. இளராசிக்கும் சுருக்கமாவே பலன் சொல்லிட்டேன். அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வரட்டா?
3: பச்சை கிளி பச்சை அம்மா.
0: அப்போ ஓகே கரா நம்ம டான்ஸ் ஆலாம். இசையாலே இன்ப நிலை வந்து போனாயோ அப்படின்ட்டு
2: இன்றைக்கு சம்பளம் போட்டு
0: சம்பளம் போட்டோம்னு நான் ஒரு விஷயம் பிளான் பண்ணேன் தெரியுமா?
2: என்னது?
0: ஒவ்வொரு நாளும் 40 ரூபாய் தானே எடுத்துட்டு இருக்கோம் டிக்கெட்.
2: ஆமா.
0: இன்னைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு
2: இல்ல 100 ரூபாய்க்கு அவன் 2.5 டிக்கெட் தான் தருவான்.
0: இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தானே முன்னேறணும். எடுத்த உடனே எங்க அம்மா கிட்ட போயிட்டு 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கன்னு சொன்னா அடிக்க மாட்டாங்க. என்ன இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு காசு கொடுக்கும் போது ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. கோடிக்கணக்கு கிடைச்சதுமானா சந்தோஷப்படுவாங்க. ஆனா நம்ம ட்ரை பண்ணணும்ல.
2: கட்டாயம் கட்டாயம். எனவே கோபிசத்தை லோத்தர் எடுங்க. என்னன்னா கோபிசத்தை லோத்தர் தான் ஒவ்வொரு நாளும் சீட்டில் இருக்கு. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு 6 கோடிக்கும் மேல பரிசுகள் தரக்கூடிய ஒரு லோத்தர் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கோபிசத்தை லோத்தர். அது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய விவசாயிகளுக்கு உதவக்கூடிய ஒரு லோத்தரும் கோபிசத்தை லோத்தர்.
0: வணக்கம் தாயக நிகழ்ச்சி கேட்டாலே செலவு வைக்கிறாங்கப்பா அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. உங்களுடைய வரவுக்கு நாங்க கேரண்டி. செலான் பேங்க்கு வாங்க. செலான் பேங்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிக்ஸட் டிபாசிட்ஸுக்கு உயர்வான வட்டியை வழங்குறாங்க.
2: இப்போ நீங்க 7 மாதங்கள் நிலையான வைப்புல இட்டீங்கன்னு சொன்னா 11% வட்டியும் 5 மாதங்கள் நிலையான வைப்புக்கு 10.5% உயரிய வட்டியும் தராங்க செலான் பேங்க்ல. அதனால இன்றைய தினமே பக்கத்தில் இருக்கக்கூடிய செலான் பேங்க்கு போங்க. இல்லையன்னு சொன்னா சைபர் 1-1-200-88-88 கால் பண்ணுங்க.
0: வணக்கம் தாயகம் கேட்டுட்டு நேரம் 7:26.
5: உங்க குடும்பத்தோட மருத்துவ தேவைகளுக்கு ராகம மெல்ஸ்டா வைத்தியசாலை ஒரு சிறந்த தேர்வு. லாப்ரோஸ்காபி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் போன்ற முக்கிய அறுவை சிகிச்சைகள் மிக குறைந்த கட்டணத்தில். நோயாளிகளோட வர்றவங்களுக்கு தங்குமிட வசதியும் உண்டு. மெல்ஸ்டா வைத்தியசாலை பராமரிப்பு குணமாக்கல் கவனிப்பு நியாயமான கட்டணம்.
6: ஆஸ்டா சாஃப்ட் 100 கிராம் இப்போது 200 ரூபாய் மட்டுமே. கனோலா எண்ணெய் கொண்டு தயாரிக்கப்பட்டது. பூசுவதற்கும் எளிது, சமைப்பதற்கும் இலகுவானது.
7: உங்கள் எதிர்காலத்துக்கான மதிப்புமிக்க வீடுகள் விரைவில். ஒரு பர்ச் 3.8 மில்லியன் ரூபாய், 40% முற்பண மிகுதி தொகையை 24 மாதங்களில் வட்டியின்றி செலுத்தலாம். ரத்மலானை அத்திட்டிய வீதிக்கு 100 மீட்டர் தூரம். ரத்மலானை அத்திட்டிய பேக்கரி சந்திக்கு 350 மீட்டர் தூரம். கோல்ட் ரோடுக்கு 2.3 கிலோமீட்டர் தூரம். சூப்பர் மார்க்கெட்கள் வங்கிகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை உங்களுக்கு அருகிலேயே பெற்றுக் கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். இன்றைய அழையுங்கள். பிரைம் லேண்ட் 1322. 2025 ஆண்டின் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள பிரமாண்டமான போன்ஸ் தொகையின் பெறுவது 1460 கோடி ரூபாயை கடந்துள்ளது. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் தந்தையும் தாயும் போன்றோம்.

0: உங்களுக்கு செட் ஆகும் சிபிசி லீசிங் கமர்ஷியல் வங்கியுடன் முழுமையாக கூட்டிணைந்த சிபிசி பைனான்ஸ்.
1: கீழ்ஸிடமிருந்து உங்களுக்கு சிறந்த சலுகைகள் மற்றும் அதிக சேமிப்பு. 400 கிராம் வட்டவள தேயிலைக்கு 25% கழிவு. 405 கிராம் எடின்பரோ தக்காளி சோசுக்கு 30% கழிவு. அத்தியாவசிய பொருட்களுக்கு சிறந்த சலுகைகள் கீழ்ஸிடமிருந்து மட்டுமே.
2: இது கலப்படம் இல்லாத சுத்தமான பனங்கருப்பட்டி.
3: வாங்குறவங்களுக்கு தெரியவா போகுது?
2: தாத்தாவோட மனசுக்கு தெரியும் தானே. மனசாட்சிய ஒருபோதும் ஏமாற்ற முடியாது.
4: எஸ்லோனுடன் உங்கள் வீட்டின் நீரிணைப்பு உள்ளார்ந்து சிறந்து விளங்கட்டும். எஸ்லோன்
5: மக்களின் சக்தி

0: ஹஸ்னா நர்கிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து சாயோட பாடி
1: இருக்கா. சூப்பர் டூப்பர் ஹிட்டுமா, அடுத்த வைரல் ஹிட் தான் இது.
2: இலங்கை மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட உரிமம் பெற்ற நிதி நிறுவனமாகும்.
1: ஆனா குசும்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுல சாய்க்கே.
0: என்னாச்சு
1: ரதிமா, ரதிமா என்ன விட்டுட்டு போயிட்டே ரதிமா அப்படின்னு யாரோ ஒருத்தருக்காக பாடின மாதிரி உங்களுக்கு தோணலையாக்கானா?
0: யாரா இருக்கும்
1: ரதிமா, ரதிமா அனுப்பமா அனுப்பமா என்ன விட்டுட்டு போயிட்டியா அனுப்பமான்ட்டு நீ யாரும் பாட மாட்டாங்க.
0: அப்படி எல்லாம் ஒண்ணு பாட மாட்டாங்க.
1: என்ன பாட மாட்டாங்க? இப்ப அனுப்பதான் சொல்லிருக்காங்க. தான் வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிச்சது, நார்சிசிஸ்டிக் அபியூஸ் அப்படின்ற அளவுக்கு ஓபனாவே பேசியிருந்தாங்கல்ல.
0: ஆமா, இப்போ சில பேருக்கு வந்து சில உறவுகள் வந்து கொஞ்ச காலத்துல வந்து ஒரு விதமான ஒரு தொல்லையாவே மாறும்.
1: ஆமா,
0: அந்த தொல்லை அப்படின்றது வந்து இந்த டாக்ஸிக் லவ் அப்படின்னு சொல்லி பொதுவா இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் சொல்றாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை தான் சொல்ல வரீங்க.
1: கண்டிப்பா இன்னைக்கு வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியில அதை பத்தி நம்ம பேசியே ஆகணுங்க. ஏன்னா ஒரு காதல் கல்யாணம் அப்படின்னு பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கணும், நிம்மதி அது கொடுக்கணும் இல்லையா? ஆனா அதே காதல் அப்படின்னு பார்க்கும் போது நம்மளே ஒரு கட்டத்துல சந்தேகப்பட வைக்கும், நம்ம தான் தப்போ, நம்ம இப்படி பேசியிருக்க கூடாதோ, அவங்க சரியாதான் இருந்திருக்காங்க, அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்லிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல நமக்கு நம்ம மேலே டவுட் வந்துடும்.
0: இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு டவுட் தான். இப்போ நீங்க காதலிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த காதல்ல சில பல பிரச்சனைகள் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த காதல் டாக்ஸிக் லவ்வா மாறிடுச்சா, ஆபத்தான ஒரு உறவாக மாறுகிறதா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: அததான் நாம இன்னைக்கு கேட்க போறோம். ஒரு காதல் உறவுல நம்ம ஆபத்தான ஒரு

0: ரெட்டி திரைப்படத்துக்காக பாடல் கேட்டோம். மனு அன்ரியா அன்ரியா மற்றும் ரக்ஷித் ஆகியோர் பாடல பாடியிருந்தாங்க.
1: வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நேரம் 8:17 மேடம்.
2: சகல டிவைஸ்களையும் கனெக்ட் பண்ணுங்க. கேமிக்க லோ லேட்டன்சி, ஃபாஸ்ட் கேபிள் அண்ட் அன்லிமிடெட். தேர்ந்தெடுக்க பல்வேறு பேக்கேஜ்கள். இன்றே SLT மொபைல் ஃபைபருடன் முழு வீட்டை

0: Digital request. Digital request. முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு இன்றே ட்ரை பண்ணுங்க.
1: கோணாவிலை சேர்ந்த கோஹிஷ் நவீதனுடைய நான்காவது பர்த்டே கொண்டாடுறாங்க. குட்டி சித்தி தினோஷா வாழ்த்து சொல்லி பாடல் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. தினோஷாவோடு சேர்ந்து அம்மப்பா கோபால பிள்ளை, அம்மம்மா வள்ளியம்மா, பெரியம்மா சுசீலா, விஜயா பெரியப்பா, பாஸ்கர் மகேந்திர ராஜா, சித்திமாரான செல்வி, சித்தா சரண், சுரேத் அக்கா, பப்ரீதிகா, ஹாஷினி எல்லோருமே வாழ்த்தி இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே.
2: அம்மா அப்பா பேர போடல,
1: அம்மா பிரதா, அப்பா வினோதரன்.
2: ஓகே,
1: பிடிச்சிருக்கு,
2: நல்ல பேர்.
1: எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாமி திரைப்பட பாடல்

இணைந்து பிறகு வெளியே வர நண்பா ஆகியமானவர்களே, மிகவும் அருமையான பாடல்களை கட்டி விழுந்து விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது www.kvfm.com டைப் பண்ணி அதில் புற பாடல்களை கேட்டு கத்தடி நாமத்தை தேவர் உடைய ஆசீர்வாதத்தை சமாதானத்தை பெற்று மாறுங்கள். நீங்கள் இணைந்திருப்பது www.kvfm.com உள்ளது.

பாடலை இனிமையான பன்மொழி பாடல்கள் வழங்க போகிறோம். தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்து ஒவ்வொரு பாடல்களையும் கேட்டு ஒவ்வொரு மொழிகளிலும் ஒவ்வொரு பாடல்களையும் கேட்டு கற்றுள்ள நாமத்தையிட்டு தேவ ஆசீர்வாதத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் கேட்டுத்தாமே உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள். நீங்கள் அணிந்திருப்பது www.kirbyfm.com